வெல்கம் பேக் டூன் கொச்சி மியூசிக்கலியூர் 100.4 ஆகஸ்ட் பண்ணி எப்பம் ரெயின் போ கடக் தேச்சே தெல் தக்ரி ரேடியோ ஹம் சபர் சாகர ஜி ஆபனங்க சைத சு சல்சி கிச்சு கதா கிச்சு கீதா ஃப்ரெண்ட்ஸ் ஜீவன் ரே ଆମେ ସମସ୍ତେ କେବେ ନା କେବେ ଏମିତି ଏକ ସ୍ଥାନରେ ପହଞ୍ଚୁ ଯେଉଁଠାରେ ଲାଗେ ଆଉ ଆଗକୁ ଯିବା ସମ୍ଭବ ନୁହେଁ। କେହି ଅର୍ଥଭାବ ସହିତ ଲଢ଼େ, କେହି ରୋଗ ସହିତ ଲଢ଼େ, କେହି ବିଫଳତା ସହିତ, ଆଉ କେହି କେହି ନିଜ ଭିତରେ ଥିବା ଭୟ ସହିତ। କିନ୍ତୁ ଯେଉଁମାନେ ନିଜ ମନକୁ କହନ୍ତି ମୁଁ ଚେଷ୍ଟା ଜାରି ରଖିବି,